0: கையை வேணா வச்சிருப்பாங்க சார்.
1: பத்திரமா வச்சிருக்கா?
2: நீங்க வரலையா சார்?
3: நீ போயிட்டு வாமா.
2: ஏ சார், நீங்க சாமி கும்பிட மாட்டீங்களா?
3: அப்பெல்லாம் இல்லம்மா, இந்த சாமி எனக்கு எதுவும் கஷ்டம் கொடுத்ததில்ல. நான் எதுக்கு போய் அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டேன்? நீ போய் கும்பிட்டு வா.
2: சரிங்க சார்,
4: போயிட்டு வந்துடுறேன் சார்.

0: நமக்குண்டு அழகிய காலம்.
1: அப்துல்ல
2: என்னல
1: அப்துல்ல விடுதலை பண்றேன்னு சொல்லிட்டாங்க அக்கா.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க?
1: அத்த வயதால என்னைய ரிலீஸ் பண்றேன்னு
0: சொல்லிட்டாங்க சார்.
1: சார் தான் ஹெல்ப் பண்ணாரு சார். அத்த வயதாக்கும் நீங்களே வாங்க சார், நீங்க வந்தா தைரியமா இருப்பேன். வரீங்களா சார்?